0: அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக
1: ஷுப்போய் பாதிஷா
0: வெண்டாயர் ஹே ஃப்ளை போய் Yeah, I'm a life up a high boy. Yeah, tu rakh teri rai boy. Yeah.